0: കുടെ
1: SBS സൗത്ത് ഏഷ്യൻ. Yo, lavish.

0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS தமிழ். மொபைல், இணையம், வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 15 தேதி வைகாசி திங்கள் முதலாம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் செல்வி இன்பசேகரன். SBS தமிழ் ஒலிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான கொமரேகள் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள்

0: மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேயர்களே, நமது நிகழ்ச்சி மதியம் 12 மணிக்கு நேரலையாகவும் 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இன்றைய ஒலிபரப்பில் இடம்பெறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் என்னவென்று அடுத்ததாக பார்ப்போம்.
1: Migration is the cornerstone of the Australian success story. So over-restricting migration, in our view, is a danger to not only economy more broadly, but also to the Australian success that we've had about with the brand of Australia as an open and embracing country.
0: ஆஸ்திரேலியாவில் திறன் அடிப்படையிலான குடியேற்றம், ஸ்கில்டு மைக்ரேஷன், வேலைவாய்ப்பு சந்தை மற்றும் பொருளாதார வளர்ச்சி குறித்து தற்போது முக்கியமான மாற்றங்கள் ஃபெடரல் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது குறித்த செய்தியின் பின்னணி, அதோடு கோலிஷன் கூட்டணி தலைவர் ஆங்கஸ் டெய்லர் வழங்கியுள்ள நிதிநிலை அறிக்கை பதிலுரை குறித்த விவரணம், தமிழ்நாட்டில் புதிதாக பதவியேற்றுள்ள முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரின் ஆட்சி குறித்த எதிர்பார்ப்பு குறித்து நமது நேயர்கள் சிலரின் கருத்துகள், ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழ் அகதிகள் பேரவை ஏற்பாட்டில் நடந்த தமிழ் ஜெனசைட் ட்ரூத் டெல்லிங் எக்ஸிபிஷன் என்னும் கண்காட்சி பற்றிய உரையாடல் மற்றும் உலக செய்திகளின் தொகுப்பு ஆகியவை ஒலிக்க உள்ளன. இவை ஒலிப்பதற்கு முன்னர் முதலில் செய்திகள்.
2: SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் குலசேகரம் சஞ்சயன். கோலிஷன் எதிர்க்கட்சி தங்களது கொள்கை யோசனைகளை, குறிப்பாக குடியேற்றம் தொடர்பான யோசனைகளை, ஒன் நேஷன் கட்சியிடமிருந்து எடுத்துக்கொண்டதாக ஒன் நேஷன் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பானபி ஜாய்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார். வரவு செலவு திட்டம் குறித்த தனது பதிலுரையில் கோலிஷன் கூட்டணியின் குடியேற்ற கொள்கைகளை எதிர்க்கட்சித் தலைவர் ஆங்கஸ் டெய்லர் நேற்றிரவு கோடிட்டு காட்டினார். அதில் நிரந்தர குடியிருப்பாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் மற்றும் NDIS அணுகலை நீக்குவதும் அடங்கும் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். இந்த நடவடிக்கை பில்லியன் கணக்கான டாலர்களை சேமிக்கும் என அவர் கூறினார். ஆனால் இந்த யோசனையால் எந்த பலனும் வரப்போவதில்லை என்று SBS செய்திப் பிரிவினரிடம் குடியுரிமை, சுங்கம் மற்றும் பன்முக கலாச்சார விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் ஜூலியன் ஹில் கூறினார்.
3: This is not a serious policy proposition. It's a dog whistle to one nation. That's about dividing Australians rather than bringing us together. It's up to the coalition to explain, have they really thought through the potential consequences of this? For example, for Australians living in New Zealand or other countries, what happens when other countries say, okay, well, we'll start treating Australian citizens who've been living and working and paying taxes in our country and take away their family payments and benefits?
2: வயதான ஆஸ்திரேலியர்கள் முதியோர் பராமரிப்பு சேவைகளுக்காக சராசரியாக 12 மாதங்கள் காத்திருக்கின்றனர் என்று டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த், டிசபிலிட்டி அண்ட் ஏஜிங், சுகாதாரம், மாற்றுத்திறன் மற்றும் முதியோர் நலத்துறை வெளியிட்டுள்ள புதிய தரவுகள் கூறுகின்றன. சட்டப்படி ஒவ்வொரு காலாண்டிலும் காத்திருப்பு நேர அறிக்கையை இந்த துறை வெளியிட வேண்டும். அதன் சமீபத்திய அறிக்கை 2025 நவம்பர் மாதம் முதல் இந்த வருடம் மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் இல்ல பராமரிப்பு மற்றும் வீட்டு ஆதரவிற்கான சராசரி காத்திருப்பு நேரங்களை பதிவு செய்துள்ளது. வரவு செலவு திட்டம் வெளியான நாளன்று முதியோர் பராமரிப்பு காத்திருப்பு நேர தரவுகளை வெளியிட்டு மேலதிக ஆய்வை தவிர்ப்பதற்காக அரசு அவற்றை மூடி மறைப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த தரவுகள் கவனிக்கப்படாது என்று அரசு நம்பியதையே அரசின் இந்த நடவடிக்கை காட்டுகிறது என்று எதிர்க்கட்சியின் சுகாதாரத்துறை பேச்சாளர் ஆன் ரஸ்டன் கூறினார். மேலும் இந்த நடவடிக்கை மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது என்று சுயேட்சை செனட்டர் டேவிட் போக்காக் குறிப்பிட்டார். கொடிய ஹண்டர் வைரஸ் பரவலால் பாதிக்கப்பட்ட ஒரு சொகுசு கப்பலில் இருந்து 6 பயணிகள் இன்று காலை பெர்த் நகருக்கு வந்தடைய உள்ளனர். இந்த குழுவில் 5 ஆஸ்திரேலியர்களும் ஒரு நியூசிலாந்து குடிமகனும் அடங்குவர். 6 பேருக்கும் நடத்தப்பட்ட சோதனையில் தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு எந்த அறிகுறிகளும் இல்லை என்றும் சுகாதார அமைச்சர் மார்க் பட்லர் கூறினார். ஓமான் கடல் பகுதியில் இந்திய கொடியுடன் பயணித்த சரக்கு கப்பல் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டதை இந்தியா கண்டித்துள்ளது. ஈரானுடனான அமெரிக்கா இஸ்ரேல் மோதலின் போது வர்த்தக கப்பல்கள் மீதான எந்தவொரு தாக்குதலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் இந்திய அரசு கூறியுள்ளது. ஹஜி அலி என்று பெயரிடப்பட்ட அந்த மரப்படகு சோமாலியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சென்று கொண்டிருந்த போது ஆளில்லா விமானம் அல்லது ஏவுகணை தாக்குதலால் அது தீப்பிடித்ததாக கடல்சார் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். போர்டஸ் மெட்டல் குரூப் என்ற நிறுவனத்திற்கு எதிராக பெடரல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் அளிக்கப்பட்டுள்ள நிதி இழப்பீடு திருப்தியற்றது என்று இஞ்சிபாண்டி தலைவர்கள் கூறுகின்றனர். நூற்றுக்கணக்கான புனித தலங்களை போர்டஸ் மெட்டல் குரூப் என்ற நிறுவனத்தின் சொலமன் ஹப் சுரங்கங்கள் அழித்துவிட்டதாகவும் தங்கள் நாட்டுடனான கலாச்சார தொடர்பை சேதப்படுத்திவிட்டதாகவும் கூறி

0: இஞ்சிமாண்டி நுறு அபரிஜினல் கார்பரேஷன் என்ற குழு அந்த நிறுவனத்திடமிருந்து $1.8 billion இழப்பீடு கோரியிருந்தது. ஆனால் அந்த சுரங்க பெருநிறுவனம் கலாச்சார இழப்பிற்காக பாரம்பரிய உரிமையாளர்களுக்கு $180 million, பொருளாதார இழப்பிற்காக $100,000 செலுத்த வேண்டும் என்று பெடரல் நீதிபதி உத்தரவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய செய்திகள் நிறைவடைகின்றன.
1: SBS நம்பிக்கைக்குரிய ஊடகம்.
2: SBS பன்முக பக்க சார்பற்ற ஊடகம்.
3: SBS ஒருங்கிணைந்த பல்வேறு குரல்களின் ஒலி.
4: SBS ஒவ்வொருவருக்கும் இடம் உள்ள ஊடகம்.
5: SBS several billion stories.
1: நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
6: நேயர்களே, SBS தமிழ் ஒலிபரப்பை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு நேரலையாக SBS சவுத் ஏஷியன் என்னும் டிஜிட்டல் அலையிலும், திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு SBS ரேடியோ 2 வழியாகவும் நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது செய்தியின் பின்னணி. இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலியாவில் திறன் அடிப்படையிலான குடியேற்றம், வேலைவாய்ப்பு சந்தை மற்றும் பொருளாதார வளர்ச்சி குறித்து தற்போது முக்கியமான மாற்றங்கள் பெடரல் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது குறித்த செய்தியின் பின்னணி. அதோடு கோலிஷன் கூட்டணி தலைவர் ஆங்கஸ் டெய்லர் வழங்கியுள்ள நிதிநிலை அறிக்கை பதிலுரை குறித்த விவரணம் ஒலிக்க உள்ளது.
7: Angus Taylor has no vision for the future. That's why he's picking up One Nation's policies.
8: An Australia where life is affordable. An Australia where we have cheap and abundant energy. An Australia where industries thrive.
9: It is pathetic that the Liberals are willing to sink so low trying to out-racist One Nation.
6: அதோடு செய்தியின் பின்னணியில் தமிழ்நாட்டில் புதிதாக பதவியேற்றுள்ள முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரின் ஆட்சி குறித்த எதிர்பார்ப்பு குறித்து நமது நேயர்கள் சிலரின் கருத்துகள், உலக செய்திகளின் தொகுப்பு ஆகியவை ஒலிக்க உள்ளன. நிகழ்ச்சியில் அடுத்ததாக,
10: பாதி அவருக்கு உளுந்த ஓட்டா இருந்தாலும் மிச்ச பாதி அவருக்கு உளுந்த ஓட்டு கிடையாது. இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அகெயின்ஸ்டா உளுந்த ஓட்டு அவருக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான். ஸோ அந்த வந்து அந்த ரியாலிட்டி அவருக்கு மண்டையில இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஹம்பிளா இருந்து கொஞ்சம் நல்லபடியா நடத்துவாருன்றது என்னோட ஒரு இது.
6: நிகழ்ச்சியில் அடுத்ததாக செய்தியின் பின்னணி. இன்றைய செய்தியின் பின்னணியில் முதலில் ஆஸ்திரேலியாவில் திறன் அடிப்படையிலான குடியேற்றம், ஸ்கில்ட் மைக்ரேஷன், வேலைவாய்ப்பு சந்தை மற்றும் பொருளாதார வளர்ச்சி குறித்து தற்போது முக்கியமான மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அரசின் நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ள புதிய சீர்திருத்தங்கள் வெளிநாட்டு திறமையாளர்கள் விரைவாக வேலைவாய்ப்பில் இணைய வழிவகுக்கும் என அரசு தெரிவிக்கிறது. இது பற்றிய செய்தியின் பின்னணியை முன்வைக்கிறார் மகேஸ்வரன் பிரபாகரன்.
11: ஆஸ்திரேலியாவின் 2026 ஃபெடரல் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய குடியேற்ற மற்றும் திறன் அங்கீகார சீர்திருத்தங்கள் தற்போது நாடு முழுவதும் பரவலான கவனத்தை பெற்றுள்ளன. குறிப்பாக திறன் அடிப்படையிலான வெளிநாட்டு தொழிலாளர்கள் விரைவாக வேலைவாய்ப்பு சந்தையில் இணைப்பதே இந்த மாற்றங்களின் முக்கிய நோக்கமாக அரசு தெரிவித்துள்ளது. இந்த புதிய நடவடிக்கைகளின் மூலம் ஆண்டுதோறும் கூடுதலாக 4,000 திறமையான தொழில்துறை பணியாளர்கள், அதாவது ஸ்கில்ட் ட்ரேட் வர்க்கர்ஸ், ஆஸ்திரேலியாவில் வேலை செய்யும் வாய்ப்பை பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கட்டுமானம், மின்சார தொழில்கள், பிளம்பிங், பொறியியல் மற்றும் பிற தொழில்துறை ட்ரேட் இண்டஸ்ட்ரி பிரிவுகளில் நிலவும் கடுமையான தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிக்க இந்த மாற்றங்கள் உதவும் என்று அரசு நம்புகிறது.
12: There is a whole raft in there about skilled migration, and I'm really proud of that because this is something that I've worked on and pushed for a long time, coming, you know, from a family where you know, our skills, my father's skills weren't recognized, and you know, he didn't start a business. He took a job as a bus driver, even though he was an engineer. And hearing from a lot of migrants as well that this continues to be the migrant story, you know, I think migrants setting up businesses is a huge win for Australia.
11: இதுவரை வெளிநாடுகளில் தகுதி பெற்ற பல தொழிலாளர்கள் ஆஸ்திரேலியாவில் தங்களது திறன்களை அங்கீகரிக்க நீண்டகாலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. சில சமயங்களில் இந்த நடைமுறை 1 ஆண்டுக்கும் மேலாக நீடித்துள்ளது. ஆனால் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய திட்டத்தின் கீழ் திறன் மதிப்பீடு, அதாவது ஸ்கில்ஸ் அசஸ்மெண்ட், மற்றும் தொழில் உரிமம் ஆக்கிபேஷனல் லைசன்ஸ்

0: அவற்றினை பெறும் காலத்தை குறைந்தது 6 மாதங்கள் வரை குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. ஆஸ்திரேலிய பொருளாதாரத்தில் திறமையான தொழிலாளர்களின் தேவை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வீட்டு நிர்மாணம், உட்கட்டமைப்பு, சுகாதாரம் மற்றும் முதியோர் பராமரிப்பு போன்ற துறைகளில் ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் காணப்படுகின்றன. இந்த சூழ்நிலையில் வெளிநாட்டு திறமையாளர்களை வேகமாக வேலைவாய்ப்பில் இணைப்பது பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என அரசு கூறுகிறது. இந்த மாற்றங்களின் ஒரு பகுதியாக திறன் அங்கீகார அமைப்புகளை, அதாவது ஸ்கில்ஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம்ஸ், மேம்படுத்துவதற்காக 85 மில்லியன் டாலருக்கும் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ட்ரேட்ஸ் ரெகக்னிஷன் ஆஸ்திரேலியா என்ற அமைப்பின் மூலம் புதிய விரைவு மதிப்பீட்டு நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக மின்சார தொழிலாளர்கள், பிளம்பர்ஸ் மற்றும் கட்டுமான தொழிலாளர்களுக்கான உரிமம் பெறும் நடைமுறைகள் மேலும் எளிமைப்படுத்தப்பட உள்ளன. இதுவரை இந்தியா, இலங்கை, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்து வந்த தொழிலாளர்கள் தங்களது அனுபவம் மற்றும் தகுதிகளுக்கு ஏற்ப வேலை பெறுவதில் சிரமங்களை சந்தித்துள்ளனர். நாட்டின் அங்கீகார நடைமுறைகள் சிக்கலானதாக இருந்ததால் பலர் தற்காலிகமாக குறைந்த திறன் வேலைகளில் பணியாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. புதிய சீர்திருத்தங்கள் இந்த நிலையை மாற்றக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு அனுபவம் மற்றும் கல்வி தகுதிகள் விரைவாக அங்கீகரிக்கப்படுவதன் மூலம் குடியேற்ற தொழிலாளர்கள் தங்களது திறமைக்கு ஏற்ப வேலை பெறும் வாய்ப்பு அதிகரிக்கும். இதனுடன் நிரந்தர குடியேற்றத்திற்கான, அதாவது பெர்மனன்ட் மைக்ரேஷன், புள்ளி அடிப்படையிலான திறன் தேர்வு முறையிலும் மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. தற்போது திறமையான நிரந்தர குடியேற்ற விசாக்களில், அதாவது ஸ்கில்ட் பெர்மனன்ட் விசாஸ், பெரும்பாலானோர் புள்ளி அடிப்படையிலான முறையிலேயே தேர்வு செய்யப்படுகின்றனர். இந்த முறையின் கீழ் இளம் வயதினர், உயர்கல்வி பெற்றவர்கள் மற்றும் அதிக திறன் கொண்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக பல்கலைக்கழக பட்டதாரிகள், தொழில்நுட்ப நிபுணர்கள் மற்றும் அதிக தொழில் அனுபவம் கொண்டவர்கள் அதிக வாய்ப்புகளை பெறலாம் என கூறப்படுகிறது. அரசின் கருத்துப்படி இந்த மாற்றங்கள் நாட்டின் நீண்டகால உற்பத்தி திறனை உயர்த்தும். குறிப்பாக தொழில்நுட்பம், பொறியியல், சுகாதாரம் மற்றும் கட்டுமான துறைகளில் திறமையான பணியாளர்களை ஈர்ப்பதே இந்த திட்டங்களின் பிரதான நோக்கமாகும். மேலும் வெளிநாட்டில் இருந்து விண்ணப்பிப்பவர்களை விட ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே வசித்து வரும் திறன் அடிப்படையிலான குடியேற்றவாசிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட உள்ளது. திறன் மற்றும் குடும்ப அடிப்படையிலான நிரந்தர குடியேற்ற திட்டங்களில் பெரும்பாலான இடங்கள் தற்போது நாட்டுக்குள் உள்ள விண்ணப்பதாரர்களுக்கே வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டுக்கான நிரந்தர குடியேற்ற எண்ணிக்கை 185,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் 70% அதிகமான இடங்கள் திறன் அடிப்படையிலான குடியேற்றவாசிகளுக்கே ஒதுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை குடியேற்ற விவகாரம் அரசியல் ரீதியாகவும் பெரிய விவாதமாக மாறியுள்ளது.
1: Migration is the cornerstone of the Australian success story. So over-restricting migration, in our view, is a danger to not only the economy more broadly, but also to the Australian success that we've had about with the brand of Australia as an open and embracing country.
0: குறிப்பாக வீட்டு வசதி பற்றாக்குறை மற்றும் அதிகரித்து வரும் வாடகை செலவுகள் காரணமாக குடியேற்ற எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துகின்றன. புதிய வீடுகள் கட்டப்படும் எண்ணிக்கையுடன் குடியேற்ற அளவையும் இணைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ஆங்கஸ் டெய்லர் தெரிவித்துள்ளார். தற்போதைய குடியேற்ற அளவு வீட்டு வசதி சந்தையில் கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை பொருளாதார நிபுணர்கள் மற்றும் தொழில்துறைகள் திறமையான குடியேற்றம் இல்லாமல் ஆஸ்திரேலியாவின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும் என்று எச்சரிக்கின்றனர். குறிப்பாக கட்டுமான துறையில் தொழிலாளர் பற்றாக்குறை நீடித்தால் வீட்டு நிர்மாண திட்டங்கள் மேலும் தாமதமாகும் என்று அவர்கள் கூறுகின்றனர். இந்த பட்ஜெட்டை சீர்திருத்தங்களின் கடினமான பாதை, அதாவது ஹார்ட் ரோட் ஆஃப் ரீஃபார்ம் என்று கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜிம் சாமர்ஸ் வர்ணித்துள்ளார். பொருளாதார வளர்ச்சி, உற்பத்தி திறன் மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நீண்டகால திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த குடியேற்ற மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் குடியேற்ற அமைப்பில் தவறான பயன்பாடுகளை, அதாவது மைக்ரேஷன் சிஸ்டம் அபியூஸ், தடுக்க கூடுதல் நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மாணவர் விசா மற்றும் தற்காலிக விசா முறைகளில் கடுமையான கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. திறமையான குடியேற்றம் சரியான முறையில் நிர்வகிக்கப்பட்டால் அது ஆஸ்திரேலியாவின் உற்பத்தி திறனையும் வருவாயையும் அதிகரிக்கும் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். அதே நேரத்தில் தொழிலாளர் பற்றாக்குறையால் ஏற்படும் பொருளாதார பாதிப்புகளையும் அது குறைக்கும். குறிப்பாக பிராந்திய பகுதிகளில் தொழிலாளர்கள் பற்றாக்குறை அதிகமாக இருப்பதால் வெளிநாட்டு திறமையாளர்களை அங்கு ஈர்க்க அரசு கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த புதிய மாற்றங்கள் இந்தியா, இலங்கை உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வர விரும்பும் பல திறமையான தொழிலாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடும். குறிப்பாக தொழில்துறை அனுபவம் மற்றும் உயர்கல்வி தகுதி கொண்ட இளைஞர்களுக்கு எதிர்காலத்தில் அதிக வாய்ப்புகள் கிடைக்கலாம் என்று குடியேற்ற நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் எதிர்காலத்தில் குடியேற்ற நடைமுறைகள் மேலும் போட்டியானதாக மாறும் என்று எச்சரிக்கப்படுகிறது. உயர்ந்த கல்வித்தகுதி, நல்ல ஆங்கில திறன், தொழில் அனுபவம் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட திறன்கள் கொண்டவர்களே அதிக முன்னுரிமை பெறக்கூடும். ஆஸ்திரேலிய அரசின் இந்த புதிய குடியேற்ற மற்றும் திறன் அங்கீகார சீர்திருத்தங்கள் நாட்டின் வேலைவாய்ப்பு சந்தையையும் பொருளாதார வளர்ச்சியையும் நேரடியாக பாதிக்கும் முக்கியமான மாற்றங்களாக பார்க்கப்படுகின்றன. ஒருபுறம் தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிக்க திறமையான குடியேற்றம் அவசியமாக உள்ளது. மறுபுறம் வீட்டு வசதி மற்றும் வாழ்க்கை செலவு தொடர்பான கவலைகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. எனவே இந்த புதிய கொள்கைகள் ஆஸ்திரேலியாவின் எதிர்கால குடியேற்ற அமைப்பை எவ்வாறு மாற்றப் போகின்றன என்பது அடுத்த சில ஆண்டுகளில் தெளிவாக தெரியவரும்.
2: நேயர்களே, அடுத்து ஒலிக்கும் விளம்பரங்களை தொடர்ந்து செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி தொடரும். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உலக செய்திகள். தமிழ்நாட்டில் புதிதாக பதவியேற்றுள்ள முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரின் ஆட்சி குறித்த எதிர்பார்ப்பு குறித்து நமது நேயர்கள் சிலரின் கருத்துகள் மற்றும் கோலிஷன் கூட்டணி தலைவர் ஆங்கஸ் டெய்லர் வழங்கியுள்ள நிதிநிலை அறிக்கை பதிலுரை குறித்த விவரணம் ஆகியவை ஒலிக்க உள்ளன. உலகின் பல பாகங்களிலும் வெளியாகும் திரைப்படங்களை இந்த நேரமும் கண்டு களிக்க SBS World Movies சேனல் 32 இல் மற்றும் SBS ஆன் டிமாண்டில்.
3: உலகெங்கும் வாழும் மக்களின் கதைகளை உங்களுக்கு எடுத்து வருகிறது விருதுகளை வென்ற டேட்லைன். டேட்லைன் நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமைகளில் இரவு 8:30 மணிக்கு SBS டிவியில் அல்லது எப்போது வேண்டுமென்றாலும் SBS ஆன் டிமாண்டில். உலுரு ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஹார்ட் என்பது அரசியலமைப்பில் பூர்வீக குடிமக்களை அங்கீகரிப்பதற்கான ஒரு வரைபடம். sps.com.au/uluru-statement எனும் இணையதளத்தில் தமிழ் மொழியை தெரிவு செய்து வாசியுங்கள். எப்படியெல்லாம் தங்களது மாணவர்களை ஊக்குவிக்கலாம் என்று சிறந்த ஆசிரியர்கள் தேடலில் இருப்பர். ஆசிரியர்களுக்கு தேவையான தரவுகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற SPS Learn. sps.com.au/learn.
4: SBS Audio.
5: உங்கள் மன உணர்வோடு பொருந்த பிளேயை அழுத்துங்கள்.
6: SBS Chill.
7: SBS Pop Asia. Non-stop Asian Pop.
8: Can you describe that feeling for people who haven't experienced it?
9: SBS Hindi உப்லப்த் கர்வாதா ஹே.
5: 60க்கும் மேற்பட்ட மொழிகளில் செய்தி. உங்கள் மன உணர்வை பிரதிபலிக்கும் இசை. உங்களை அப்படியே கட்டி போடும் பாட்காஸ்ட். நீங்கள் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது SBS Audio ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள்.
7: sbs.com.au/audio.
2: நேயர்களே, செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி தொடர்கிறது. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோலிஷன் கூட்டணி தலைவர் ஆங்கஸ் டெய்லர் தனது முதல் நிதிநிலை அறிக்கை பதிலுரையை வழங்கியுள்ளார். அதில் குடியேற்றத்தின் அளவை கடுமையாக கட்டுப்படுத்துவதாகவும் குடியுரிமை பெறாதவர்கள் நலத்திட்ட உதவிகளை பெறுவதை தடை செய்வதாகவும் உறுதியளித்துள்ளார். குடிவந்தவர்களால்தான் நாட்டில் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுகின்றன என்று கோலிஷன் கூட்டணி குறை கூறுவதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஆங்கிலத்தில் சிட்னி லாங் எழுதிய விவரணத்தை அடிப்படையாக கொண்டு இது குறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வருகிறார் குலசேகரம் சஞ்சயன்.
10: எதிர்க்கட்சித் தலைவர் ஆங்கஸ் டெய்லர் நாடாளுமன்றத்தில் தனது முதல் நிதிநிலை அறிக்கை பதிலுரையை வழங்கியுள்ளார். வீட்டு வசதி, குடியேற்றம் மற்றும் வரிகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதற்கான திட்டங்களை அறிவித்த ஆங்கஸ் டெய்லர், ஆஸ்திரேலியாவுக்கான கோலிஷன் கூட்டணியின் தொலைநோக்கு பார்வை மிகவும் நியாயமானதாகவும் சுதந்திரமானதாகவும் சிறந்ததாகவும் இருக்கும் என்று கூறினார்.
11: In Australia where life is affordable. An Australia where we have cheap and abundant energy. An Australia where industries thrive and businesses boom. An Australia where we innovate, make and build things of ambition and farm, mine and drill with determination.
10: வீட்டு வசதியுடன் குடியேற்றத்தை இணைத்தது நிதிநிலை அறிக்கை பதிலுரையின் ஒரு முக்கிய அம்சமாகும்.
11: First, mass migration is changing Australia for the worse. The number of people coming in far exceeds the number of houses built. Consequently, the great Australian dream of home ownership is vanishing for old and new Australians alike.
10: ஒரு கோலிஷன் கூட்டணி அரசின் கீழ் கடந்த ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய வீடுகளின் எண்ணிக்கை குறித்த வருடாந்த அறிக்கையை வீட்டு வசதி அமைச்சர் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அங்கஸ் டெய்லர் கூறினார். அந்த எண்ணிக்கை ஆஸ்திரேலியாவிற்கு குடிவரும் வெளிநாட்டவர்களின் நிகர எண்ணிக்கை வரம்பாக நிர்ணயிக்கப்படும்.
11: Tonight, I announce a far-reaching and unprecedented housing policy. It's also an immigration policy that puts Australians first. A coalition will cap immigration numbers based on the number of homes constructed each year. Never again will a government be able to bring in more people than our housing can support.
10: வீட்டு வசதி கொள்கையை பொறுத்தவரை முன்மொழியப்பட்ட மற்றைய மாற்றங்களில் கட்டுமான சட்டத்தை குறைப்பதும் அடங்கும். இது விநியோகத்தை விரைவுபடுத்தும் என்று அங்கஸ் டெய்லர் கூறுகிறார். லேபர் கட்சியின் மூலதன ஆதாய வரி மற்றும் எதிர்மறை கடன் சுமை தொடர்பான மாற்றங்களை நீக்கப் போவதாகவும் அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். லேபர் கட்சியின் ஆஸ்திரேலியா ஃபியூச்சர் ஃபண்ட், ஹெல்ப் டு பை, பில்ட் டு ரெண்ட் மற்றும் நியூ ஹோம்ஸ் போனஸ் ஆகியவற்றை ஒழிப்பதாக உறுதியளிப்பதன் மூலம் கோலிஷன் கூட்டணி பில்லியன் கணக்கில் சேமிக்க முடியும் என்று அங்கஸ் டெய்லர் கூறுகிறார். அதற்கு பதிலாக $5 billion மதிப்பிலான வீட்டு வசதி உள்கட்டமைப்பு நிதியை நிறுவுவதாக அவர் கூறினார்.
11: We will invest $5 billion in supporting infrastructure like roads, water, power and sewage. With this support, we will unlock 400,000 new homes for Australians. As I said, we will cut red tape, which will take up to $70,000 off the cost of a new home.
10: அடுத்த தேர்தலில் தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிரந்தர குடியுரிமை பெற்றவர்கள் உட்பட குடிமக்கள் அல்லாதவர்கள் 17 வகையான நலத்திட்டங்களை பெறுவதிலிருந்து தடுக்கப்படுவார்கள் என்று அங்கஸ் டெய்லர் உறுதியளித்துள்ளார். தற்போது நிரந்தர குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வகை விசா வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே NDIS திட்டம் கிடைக்கிறது.
11: Tonight, I announced that a coalition government will reserve the NDIS and 17 different welfare programs, including JobSeeker, Youth Allowance and the Family Tax Benefit, for Australian citizens only, and save taxpayers billions. My message is this. If you commit to Australia, Australia will commit to you.
10: இந்த அறிவிப்பை கடுமையாக சாடிய கிரீன்ஸ் கட்சி செனட்டர் மரீன் ஃபரூக்கி ஆஸ்திரேலியாவின் வாழ்க்கை செலவு நெருக்கடிக்கு புலம்பெயர்ந்தோர் காரணம் அல்ல என்று கூறினார்.
12: It is pathetic that the Liberals are willing to sink so low trying to out-racist one nation. Newsflash for Angus Taylor, migrants are entitled to the same safety net as everyone else. Migrants are feeling the same housing crisis, the same cost of living crisis, the same wage crisis as everyone else. Caused by Labor and the Liberals' embrace of Trump's forever war and their unwillingness, their complete unwillingness to tax the rich, to properly fund social services and public housing.
10: இந்த யோசனையால் எந்த பலனும் வரப்போவதில்லை என்று SBS செய்தி பிரிவினரிடம் குடியுரிமை, சுங்கம் மற்றும் பன்முக கலாச்சார விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் ஜூலியன் ஹில் கூறினார்.
13: This is not a serious policy proposition. It's a dog whistle to one nation that's about dividing Australians rather than bringing us together. It's up to the coalition to explain, have they really thought through the potential consequences of this? For example, for Australians living in New Zealand or other countries, what happens when other countries say, okay, well, we'll start treating Australian citizens who've been living and working and paying taxes in our country and take away their family payments and benefits.
10: சர்வதேச மாணவர்களுக்கான விதிகளை கடுமையாக்குவதன் மூலம் தற்காலிக குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் என்றும் அதற்கு பதிலாக திறன் விசா வகைகளுக்கு கோலிஷன் கூட்டணி அரசு முன்னுரிமை அளிக்கும் என்றும் அங்கஸ் டெய்லர் கூறுகிறார். குடியேற்றத்தில் செய்யப்படும் மாற்றங்களில் விசா வைத்திருப்பவர்கள் ஆஸ்திரேலிய விழுமியங்கள் அறிக்கைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற கட்டாய விதியும் அடங்கும். அவ்வாறு செய்ய தவறுபவர்களின் விசாக்கள் நீக்கப்படும். மேலும் பாதுகாப்பானதாக கருதப்படும் நாட்டிலிருந்து வருபவர்களின் பாதுகாப்பு கோரிக்கைகளை விரைவாக பரிசீலிக்கும் நோக்கத்தில் ஒரு பாதுகாப்பான நாடுகளின் பட்டியலை அறிமுகப்படுத்துவதாகவும் அவர் உறுதியளித்தார்.
11: We'll enhance screening to stop radicals

0: from entering our borders. We'll curtail frivolous protection claims by restoring temporary protection visas and establishing a list of safe countries deemed free from persecution. And we will process and deport 70,000 overstayers who have no legal right to stay. Those who criticise the law being enforced must explain why their sympathies lie with illegal overstayers instead of with migrants and Australians who abide by the law.
1: இந்த கொள்கையை ஒன் நேஷன் கட்சி விமர்சித்துள்ளதுடன் கோலிஷன் கூட்டணி தமது கொள்கைகளையே மீண்டும் மீண்டும் அறிவிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. பாரா தொகுதி இடைத்தேர்தலில் தாம் பெற்ற வெற்றிக்கு பிறகு கோலிஷன் கூட்டணிக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது என்று ஒன் நேஷன் கட்சியின் தலைவர் பாலின் ஹான்சன் கூறினார்.
2: The difference is that Angus Taylor has no vision for the future. And that's why he's picking up One Nation's policies. I'm the only one that's been speaking about vision for the future. I have been consistent for the past 30 years.
1: ஒரு தலைமுறையின் மிகப்பெரிய வரி சீர்திருத்தம் என்று வர்ணித்த ஒரு விரிவான புதிய வரி முன்மொழிவையும் ஆங்கஸ் டெய்லர் வெளியிட்டார். இது பணவீக்க வரியை, இன்ஃபிளேஷன் டாக்ஸை முடிவுக்கு கொண்டு வரும் என்றும் கூறினார். முன்மொழியப்பட்ட இரண்டு கட்ட திட்டத்தின் கீழ் வருமான வரி பணவீக்கத்துடன் இணைக்கப்படும்.
0: That will fully protect all income earners from inflation. This is generational tax reform.
3: Yeah.
0: It's fair, it's simple, and it's honest.
1: வீட்டு வசதி, குடிவரவு மற்றும் வரிகள் மட்டுமன்றி அணுசக்தி மீதான தடையை நீக்கி பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்கப் போவதாகவும் கோலிஷன் கூட்டணி அறிவித்ததாக ஆங்கஸ் டெய்லர் கூறினார். நிகர பூச்சிய செயல்திட்டத்தை குறிவைத்து கோலிஷன் கூட்டணி சுற்றுப்புற சூழல் சட்டங்களை திருத்தியமைத்து சுரங்கப் பணிகளை துரிதப்படுத்தும் என்று அவர் கூறினார்.
0: More Australian gas working hard for Australians. More Australian oil working hard for Australians. To dig and drill, the coalition will remove obstacles. As I said earlier, we will abolish Labor's hidden carbon taxes like the safeguard mechanism, and we will rewrite Labor's anti-development environmental laws to speed up approvals. We're also going to unlock critical gas and oil projects. We will create under law National Strategic Priority Projects.
1: வரவு செலவு திட்ட பதிலுரைக்கு பதிலளித்த கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜிம் சாமஸ் ஆங்கஸ் டெய்லர் முன்வைத்திருப்பது ஒரு தீவிரமான பொருளாதார திட்டம் அல்ல என்று கூறினார்.
4: Now, ours is a plan to strengthen the economy. Angus Taylor's is a ploy to stave off One Nation. What we saw last night from Angus Taylor was not a budget reply, it was a bin fire. It wasn't a budget reply, it was a bin fire of higher deficits, more debt, more inflation and more division. Angus Taylor's recipe is for higher inflation, bigger deficits, more debt and more division in our society. Now, he was asked last night, immediately after giving this speech, how much would his tax plan cost, and he couldn't say. Now, he won't tell you what he needs to cut to pay for his policies because he can't tell you how much it costs.
5: செய்தியின் பின்னணியில் அடுத்ததாக உலகில் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. சீனாவில் அமெரிக்க அதிபர், இஸ்ரேல் லெபனான் பேச்சுவார்த்தை நிலை, கியூபாவுக்கு உதவுவதாக கூறும் அமெரிக்கா, இஸ்ரேல் UAE இடையே ரகசிய சந்திப்பு, பிரிட்டன் பிரதமருக்கு நெருக்கடி உள்ளிட்ட உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கிறார் நமது தமிழக செய்தியாளர் தமிழ் பிரபாகரன்.
6: SBS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அரசுமுறை பயணமாக சீனாவுக்கு சென்றுள்ள நிலையில் பெய்ஜிங்கில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் டிரம்ப் இடையே சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. வர்த்தகம் முதல் பாதுகாப்பு வரை பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விவாதிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி தடையற்று கிடைக்கும் வகையில் ஹோர்மோஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும் என்றும் ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடாது என்றும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் சீன பயணத்தில் என்விடியாவின் தலைமை செயல் அதிகாரி ஜென்சன் ஹுவாங், டெஸ்லாவின் எலான் மஸ்க், ஆப்பிளின் தலைமை செயல் அதிகாரி டிம் குக்கும் பங்கு
7: பெற்றிருக்கின்றனர். has had and that's to me an honor. We've had a fantastic relationship. We've gotten along. When there were difficulties, we worked it out. I would call you and you would call me, and whenever we had a problem, people don't know, whenever we had a problem, we worked it out very quickly.

0: We're going to have a fantastic future together. Such respect for China, the job you've done. You're a great leader. I say it to everybody. You're a great leader. Sometimes people don't like me saying it, but I say it anyway because it's true. I only say the truth.
1: சீன அரச ஊடகமான ஜின்ஹுவா செய்தியின்படி, தைவான் விவகாரம் சரியாக கையாளப்படாவிட்டால் இரு நாடுகளும் மோதலுக்கு உள்ளாகும் சூழல் ஏற்படும் என்றும், அது சீன அமெரிக்க உறவுகளை மிகவும் ஆபத்தான நிலைக்கு தள்ளும் என்றும் ஜி ஜின்பிங் டிரம்ப்பிடம் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சீனா ஆகிய இரு நாடுகளும் ஹார்மோஸ் நீரிணை தொடர்பாக விவாதித்து வரும் நிலையில், ஈரானின் மேலாண்மை நெறிமுறைகளின் கீழ் சீனாவிற்கு சொந்தமான கப்பல்கள் உட்பட பல கப்பல்கள் ஹார்மோஸ் நீரிணையை கடந்து சென்றுள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை கூறியுள்ளது. இவை ஒருபுறம் இருக்க, பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களிடையிலான சந்திப்பு புதுடெல்லியில் தொடங்கியிருக்கும் நிலையில், விரிவாக்க கொள்கை மற்றும் போரை தூண்டும் செயல்களுக்காக அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கண்டித்துள்ள ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அராகச்சி, மத்திய கிழக்கில் நிலவும் ஸ்திரத்தன்மையற்ற நிலை என்பது ஆக்கிரமிப்பாளர்கள் உட்பட அனைத்து தரப்பினருக்கும் இழப்பை ஏற்படுத்தக்கூடியது என

0: Hits from Home.
1: SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
2: பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தில் அமெரிக்காவால் பெரும் தடைகளை எதிர்கொண்டு வரும் ரஷ்ய மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவு அமைச்சர்களும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். லெபனானில் மார்ச் 2 அன்று இஸ்புல்லா உடனான இஸ்ரேலின் மோதல் மீண்டும் தொடங்கப்பட்டதிலிருந்து இஸ்ரேல் நிகழ்த்திய தாக்குதல்களில் குறைந்தது 200 குழந்தைகள் லெபனானில் கொல்லப்பட்டுள்ளதாக ஐநாவின் குழந்தைகள் நல அமைப்பு தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 17 முதல் போர் நிறுத்தம் அமலில் இருந்தபோதிலும் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் குறைந்தது 59 குழந்தைகள் கொல்லப்பட்டனர் அல்லது காயமடைந்துள்ளனர் என யுனிசெஃப் கூறியுள்ளது. லெபனான் மற்றும் இஸ்ரேல் தரப்பிடையே தற்போது அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. முன்னதாக லெபனான் மற்றும் இஸ்ரேலிய பிரதிநிதிகள் ஏப்ரல் 23 அன்று வெள்ளை மாளிகையில் சந்தித்திருந்தனர். அந்த வேளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை 3 வாரங்களுக்கு நீட்டிப்பதாக அறிவித்ததுடன் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் ஏற்படும் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தியிருந்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க முதல் உச்சி மாநாட்டிற்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் ஆகியோருக்கு அமெரிக்க தரப்பு அழைப்பு விடுத்திருந்தது. ஆனால் அத்தகைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பிற்கு முன்பு ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தமும் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு ஒரு முடிவும் தேவை என்று லெபனான் தரப்பு கூறியதால் அந்த உச்சி மாநாடு நடைபெறவில்லை. இவ்வாறான சூழலில் நேரடி பேச்சுவார்த்தைகள் என்பது இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் இலவச சலுகைகளுக்கு ஒப்பானவை என கூறியிருக்கிறார் இஸ்புல்லா ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர் அலி அமார். இதற்கிடையே தெற்கு லெபனானில் உள்ள பல்வேறு இஸ்ரேலிய இராணுவ நிலைகள் மீது இஸ்புல்லா தொடர் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஐக்கிய அரபு அமீரக அதிபருடன் இரகசிய சந்திப்பு நடத்தியதாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருந்த அறிக்கையை ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகம் மறுத்திருக்கிறது. ஈரான் உடனான போரின் போது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பயணம் மேற்கொண்ட இஸ்ரேலிய பிரதமர் அந்நாட்டு அதிபர் ஷேக் முகமது பின் சயீதை சந்தித்ததாக இஸ்ரேலிய பிரதமரின் அலுவலகம் முன்னதாக கூறியிருந்தது. இதுகுறித்து விளக்கமளித்திருக்கும் அமீரகத்தின் வெளியுறவு அமைச்சகம் இஸ்ரேலுடனான ஐக்கிய அரபு அமீரகத்தின் உறவுகள் வெளிப்படையானவை என்றும் இஸ்ரேலுடனான உறவு வெளிப்படையற்ற அல்லது அதிகாரப்பூர்வமற்ற ஏற்பாடுகளை அடிப்படையாக கொண்டவை அல்ல என்றும் அமீரக தரப்பு குறிப்பிட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் இந்த சந்திப்பு ஒரு வரலாற்று திருப்புமுனை மிக்கது என இஸ்ரேலிய பிரதமரின் அலுவலகம் தெரிவித்திருந்தது. ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள கூற்றின்படி ஓமன் எல்லையை ஒட்டிய அமீரகத்தின் அல் அயின் பகுதியில் இந்த சந்திப்பு நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. கியூபா கடுமையான எரிசக்தி பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 100 மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான அமெரிக்காவின் உதவி திட்டத்தை பரிசீலிக்க கியூபா தயாராக இருப்பதாக கியூப வெளியுறவு அமைச்சர் புரூனோ ரோட்ரிக்ஸ் தெரிவித்திருக்கிறார். கியூபா மீதான அமெரிக்காவின் தடை காரணமாக டீசல் மற்றும் இன்னும் பிற எண்ணெய் பொருட்களுக்கு முழுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் கியூபாவில் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் மட்டுமின்றி பள்ளிகள் மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் முற்றிலுமாக தடைபட்டிருக்கிறது. இந்த எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக கியூபா மிக மோசமான மின்சார தட்டுப்பாட்டையும் எதிர்கொண்டு வருகிறது. பிரிட்டனின் சுகாதார செயலாளர் வெஸ் ஸ்ட்ரீட்டிங் ஆளும் தொழிற்கட்சி அரசாங்கத்திலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். பிரிட்டனின் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் பதவியேற்று 2 ஆண்டுகளை கூட நெருங்காத நிலையில் அவரை பதவியிலிருந்து அகற்ற அச்சுறுத்தும் ஒரு நெருக்கடியாக சுகாதார செயலாளர் பதவி விலகல் பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் உள்ளாட்சி தேர்தல்களில் தொழிற்கட்சி படும் மோசமாக தோல்விகளை தழுவியதைத் தொடர்ந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும் என்ற அழுத்தம் அதிகரித்து வருகிறது. வடக்கு நைஜீரியாவில் நைஜீரிய மற்றும் சாட் நாட்டு படைகள் நடத்திய தனித்தனி வான்வழி தாக்குதல்களில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக வரும் செய்திகள் குறித்து சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஐநா தரப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது. நைஜீரியா, கேமரூன், நைஜீர் மற்றும் சாட் ஆகிய நாடுகள் பகிர்ந்து கொள்ளும் பரந்த சதுப்பு நிலத்தில் உள்ள தொலைதூர தீவுகளில் அமைந்துள்ள போகோ ஹராம் முகாம்கள் மீது சாட் நாட்டு விமானங்கள் தாக்குதல் நடத்தியதில் பெரும் அளவிலான பொதுமக்கள் கொல்லப்பட்டது குறித்து ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையர் வோல்கர் டர்க் கவலையினை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
3: நேயர்களே, அடுத்து ஒலிக்கும் விளம்பரங்களை அடுத்து செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் இறுதியாக, தமிழ்நாட்டில் புதிதாக பதவியேற்றுள்ள முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரின்

0: ஆட்சி குறித்த எதிர்பார்ப்பு குறித்து நமது நேயர்கள் சிலரின் கருத்துகள் ஒலிக்க கேட்கலாம்.
1: உலகெங்கிலும் உள்ள இசையுடன் ஓய்வெடுக்க SPS Chill. SPS ஆடியோவில் SPS சில்லை கேளுங்கள்.
0: SPS தொலைக்காட்சியில் மற்றும் வானொலியில் என்னவெல்லாம் வர இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள sps.com.au/guide என்ற இணையதளத்திற்கு செல்லவும்.
2: Want to enjoy the sights of South Asia whilst you listen to the sounds of SBS South Asian? We've got you. Watch SBS South Asian on SBS On Demand. It's your favorite radio channel in your language with great music from all over South Asia. But now, it's accompanied by stunning drone shots. Think mountain peaks, city streets, beaches and bazaars. It's radio with a view. SBS South Asian, stream it on SBS On Demand.
1: SBS தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை ஃபேஸ்புக்கில் தொடரக்கூடாது? SBS தமிழின் ஃபேஸ்புக் ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன்.
0: SBS தொலைக்காட்சியில் மற்றும் வானொலியில் என்னவெல்லாம் வர இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள sbs.com.au/guide என்ற இணையதளத்திற்கு செல்லவும்.

0: செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் இறுதியாக தமிழ்நாட்டில் ஜோசப் விஜய் என்னும் நான் என்று கூறி முதலமைச்சராக பதவியேற்றார் பிரபல நடிகர் விஜய். அவர் குறித்தும் அவர் ஆட்சி குறித்த எதிர்பார்ப்பு குறித்தும் ஆஸ்திரேலிய தமிழ் மக்கள் சிலரின் கருத்துக்களை SBS தமிழ் நிகழ்ச்சிக்காக தொகுத்தளிக்கிறார் சுக்ருதி நாராயணன்.
1: இத்தமிழ்நாட்டு தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 5 ஆண்டு ஆட்சி முடிவுக்கு வந்து தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை கைப்பற்றியது. சென்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் நேரு அரங்கத்தில் பதவி பிரமாணம் செய்தார். இதை குறித்து ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் சில தமிழர்களிடம் அவர்களுடைய எண்ணங்களை கேட்டு பதிவு செய்துள்ளோம். வாங்கள் கேட்கலாம். முதலில் கோகுலன்.
2: SBS தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கமும் நன்றி. சி ஜோசப் விஜய் எனும் நான் இதை கேட்கும்போது எப்படி இருந்தது? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான். இந்த வரி அன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தின் அடையாளம். மத்தியில் பாஜகவின் பாசிச ஆட்சி, தமிழ் சமூகம் மீதான அடக்குமுறை, இதை எதிர்த்து உருவான ஒரு அரசியல் மாற்றம். அந்த வரியை ட்ரெண்ட் செட்டர் ஆக்கியது ஸ்டாலின் தான். இன்று அதே ஸ்டைலில் சி ஜோசப் விஜய் எனும் நான் என்று வந்தது. அதை கேட்டவுடன் எனக்கு ஒரு சிறிய புன்னகை வந்தது. அதே நேரத்தில் சந்தேகத்தோடு ஒரு பெருமூச்சும் வந்தது. அரசியலில் சில நேரம் நகைச்சுவை தான் நம்மை காப்பாற்றும். கேள்வி 2, இந்த அரசாங்கத்திடம் இருந்து என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது? நேர்மையாக சொன்னால் இந்த அரசாங்கத்தையே நான் எதிர்பார்க்கவில்லை. அவர்களிடம் எதை எதிர்பார்ப்பது என்றும் இன்னும் எனக்கு விளங்கவில்லை. தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு பக்கம், ஆனால் இவர்களின் கொள்கைகள் என்ன, நிலைப்பாடு என்ன, இவர்கள் இடதுசாரியா வலதுசாரியா அல்லது சினிமா சாரியா என்ற கேள்விகள் இன்னும் பதில் பெறவில்லை. ஆனால் எந்த அரசாங்கத்திற்கும் பொதுவான அடிப்படை எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. வெளிப்படையான நிர்வாகம், மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கு நேரடி தீர்வு, தமிழகத்தின் உரிமைகளை உறுதியாக முன்னிலைப்படுத்தும் அரசியல். அரசியல் குழப்பம் எதுவாக இருந்தாலும் இந்த 3 தவிர்க்க முடியாதவை.
1: நன்றி கோகுலன். இப்பொழுது வினோத் என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம்.
3: சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு அவர் சொல்லும்போது வந்து கொஞ்சம் ஹாப்பியாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து மாற்றமே இல்லாமல் ஒரு மாதிரியாக இருந்த தமிழ்நாட்டில் வந்து இப்போ புதுசாக ஒருத்தர் வராரு, அவர் வந்து ஹீஸ் ஓனிங் அப் டு இட் அண்ட் ஹீஸ் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் மோர் தென் தட், அது அந்த மொமெண்டரி அது நல்லா இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் நல்ல ரிசல்ட் அப்படின்னு நினச்சாலுமே வந்து ஐ கான்ட் ஹெல்ப் பட் திங்க் அவர் வந்து கொஞ்சம் அவரோட பிரச்சாரத்துலேருந்து இப்போ பேச்சுலேருந்து எல்லாமே வந்து ப்ரிப்பேர்டாக எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் பார்த்த விஜய் வந்து வெளியில் வந்து பிரச்சாரம் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒழிய எனக்கு ஒரிஜினல் விஜய் யாருன்னே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக மற்றவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து சினிமாலேருந்து வந்த டைலாக், சினிமாலேருந்து வந்த டெலிவரி அப்படியே அதே மாதிரியே எல்லாமே பண்ண மாதிரி இருந்துச்சு. விச் இஸ் ஃபைன். அதெல்லாம் வந்து இப்போ பிரச்சாரத்துக்கு தேவை, வந்து பவருக்கு வர்றதுக்கு தேவை. ஸோ அதெல்லாம்

0: பண்ணுறாரு, வந்துட்டாரு, இப்போ சிஎம்மும் ஆயிட்டாரு, இதுக்கப்புறமாவும் வந்து இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, இதே மாதிரியே இருக்காருன்னா வந்து எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு அந்த ரியலான விஜய் எனக்கு யாருன்றது எனக்கு கொஞ்சமாவது புரியணும். இது இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்பீச்சஸில் தான் பார்த்தா தான் தெரியும். இல்லை அதுவுமே படத்தில் வர்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு அது அது ஒன்று கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி வந்து டெஃபினெட்லி ஃபீலிங் வெரி ஆப்டிமிஸ்டிக். அதுக்கப்புறம் வந்து இந்த அரசாங்கத்துக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம்னா வந்து மெயினாக வந்து ஒன்று தான், அவர் சொன்ன மாதிரி வந்து கரப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுனாலே போதும். அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டெப்பு தான் இது இது வரைக்கும் நம்ம பார்த்த கவர்மெண்ட்டில். ஸோ அந்த ஒரு விஷயம் இருந்து மற்றதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல்னு போணுச்சுனாலே வந்து எனக்கு என்னமோ வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தோணுது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், கொஞ்சம் நாத்திகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பகுத்தறிவு நாத்திகம்னு சொல்லி அது அது நான் பகுத்தறிவு பேசுகிறது வேற, நாத்திகம் பேசுறது வேற. அது ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா போய் தமிழ்நாடு வந்து இத்தனை வருஷமா வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி இவர் வந்து கிளியரா வந்து பெரியாரோட கடவுள் மறுப்பை தவிர நான் மற்றது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஏற்றுப்போம், எனக்கு வந்து அவர் கடவுள் மறுக்கிற அந்த ஒரு கொள்கை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறதா இல்லை, எங்களுக்கு அதுக்கு உடன்பாடும் இல்லைன்னு அவர் சொன்னார். ஐ ஹோப் தட் ஹீ கீப்ஸ் டு திஸ் வேர்ட். ஏன்னா அதுதான் எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கல்ச்சுரலி. ஸோ ஒன்றே ஒன்று வந்து அவர் ரொம்ப கிளியராக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து பாதி அவருக்கு உளுந்த ஓட்டாக இருந்தாலும் மிச்ச பாதி அவருக்கு உளுந்த ஓட்டு கிடையாது, இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அகெயின்ஸ்டாக உளுந்த ஓட்டு அவருக்கு வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ அந்த வந்து அந்த ரியாலிட்டி அவருக்கு மண்டையில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஹம்பிளாக இருந்து கொஞ்சம் நல்லபடியாக நடத்துவாருன்றது என்னோட ஒரு இது.
1: நன்றி வினோத். இப்பொழுது லதா ராகவன், நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்?
2: அவ ஹார்டி கங்க்ராட்ஸ் டு சிஎம் விஜய். சி ஜோசப் விஜய் என்னும் நான், வாவ் வாட் அ ப்ரவுட் an emotional moment to hear those words. பல ஆண்டுகளாக மக்கள் மனத்தில் உச்சக்கட்ட நடிகராக இருந்த திரு விஜய் இப்போது மக்கள் சேவைக்காக பப்ளிக் லைஃபுக்கு வருவது ஒரு பெரிய ஸ்டெப். விஜய் அவர்கள் ஒரு நடிகர் மட்டுமல்ல, எஸ்பெஷலி யூத்துக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன். அவருடைய சிம்பிளிசிட்டி, டிசிப்ளின் மற்றும் யூத் கனெக்டிவிட்டி ஸ்டைல், அதனால் உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்களுக்கும் அவர் மேல் ஒரு தனி அன்பு இருக்கிறது. அதனால் இந்த புதிய பொலிட்டிக்கல் ஜேர்னியை மக்கள் மிகுந்த ஹோப் அண்ட் கியூரியாசிட்டியுடன் பார்க்கிறார்கள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அவர் கொடுத்த ப்ராமிசஸ் கூட நினைவுக்கு வருகிறது. ஹி ஹாஸ் ஆல்சோ டேக்கன் இனிஷியேட்டிவ் டுவர்ட்ஸ் ஃபில்ஃபில்லிங் தோஸ் ப்ராமிசஸ் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆக 717 ஆல்கஹால் ஷாப்ஸ் நியர் ஸ்கூல்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் இப்போது மூடப்பட்டிருக்கிறது. தட் இஸ் அ வெரி குட் ஸ்டெப். ஐ ஃபீல் ஹி இஸ் வெரி டிப்ளமேட்டிக் towards caste and religion. எல்லோருக்கும் அவரது policies and standards பிடித்திருக்கிறது. He is also giving important to other party people. I can see the unity bringing people together. He is going to be a great leader.
1: நன்றி லதா. இப்பொழுது ஷைனிதா என்ன கூறுகிறார் என்று கேட்போம்.
3: முதலில், கடந்த அரசு பல நல்ல திட்டங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்தது என்பதை நான் மதிக்கிறேன். மக்கள் நலன், வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்தில் அவர்கள் செய்த பல முயற்சிகள் பாராட்டத்தக்கவை. அதே நேரத்தில் புதிய அரசு மற்றும் புதிய முதலமைச்சருமான திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்து. மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றி இன்னும் உயர்ந்த தரத்தில் ஆட்சி நடத்த வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு நல்ல அரசு செய்த சாதனைகளை தொடர்ந்து கொண்டு அதைவிட உயர்ந்த தரநிலைகளை உருவாக்கி தமிழ்நாட்டை மேலும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும். இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள் உருவாக வேண்டும். வளர்ச்சியும் ஒற்றுமையும் தொடர வேண்டும் என்பதே என் வாழ்த்து.
1: நன்றி ஷைனிதா. கணபதி, சி ஜோசப் விஜய் என்னும் நான் என்று கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருகிறது?
4: சி ஜோசப் என்னும் நான், இதை கேட்கும் பொழுது எப்படி இருந்தது? நான் சிறுவயதில் மிகவும் கேட்டு ரசித்த டேவிட் மற்றும் கோலியாத் கதை நினைவிற்கு வந்தது. இந்த அரசாங்கத்திடமிருந்து என்ன எதிர்பார்ப்பு இருக்கின்றது? பொருளாதார அடிப்படையில் சமூக நீதி, போதை ஒழிப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை, தேசியத்துடன் இணைந்த மாநில வளர்ச்சி. மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜயிடம் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? தனி மனித துதிக்கு இடம் கொடுக்காதீர்கள். இலவசங்கள் தவிர்த்து மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துங்கள்.
1: நன்றி கணபதி. இப்பொழுது குமார், நீங்கள் கூறுங்கள், இந்த தேர்தல் முடிவை நீங்கள் எதிர்பார்த்தீர்களா?
5: முதலில் நாம் சரியாகத்தான் கேட்கிறோமா என்று ஒரு தடவை கிளி பார்க்க தோன்றியது. ஆஹா, நிஜமாகவே எதிர்பார்த்ததில்லை. இப்படி ஒரு மாற்றம் வரும், இப்படி ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் வந்திருக்கிறது, மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆகையால் அதை முழுமனதோடு வரவேற்கிறேன். இந்த இரண்டாவது கேள்வி, இந்த அரசாங்கத்திடம் இருந்து என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? எப்பொழுது போல் எல்லா அரசாங்கத்திடம் ஒரு மாற்றத்தோடு வரும்பொழுது நிறைய எதிர்பார்க்கிறோம். இவ்வளவு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த திராவிட கட்சிகளுக்கு முதல் முறையாக ஒரு மாற்றம் வந்திருக்கிறது தமிழ்நாட்டில். இது நல்ல மாற்றமாக இருக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக விரும்புகிறேன். தமிழ்நாடு பல இடங்களில் பல விதங்களில் பின்தங்கியிருக்கிறது. அதை வந்து இந்த அரசாங்கம் மேல் நோக்கி இதை கொண்டு வரும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். கேள்வி: விஜயிடம் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? மக்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தந்திருக்கிறார்கள், மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு ஒரு பொறுப்பையும் தந்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போ எப்படியோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு புதுமுகமாக வந்து அரசியலில் குதித்திருக்கிறீர்கள். எப்படி ஒரு புதுமுகமாக வந்து சினிமாவில் புகுந்து வெற்றி அடைந்தீர்களோ அதுபோலவே அரசியலிலும் வெற்றி அடைய வேண்டும். அது உங்களுடைய தனிப்பட்ட வெற்றியாக இல்லாமல் தமிழ்நாட்டோட வெற்றியாக இருக்க வேண்டும் என்று மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
1: மிக்க நன்றி குமார். இப்பொழுது சுச்சரிதா, நீங்கள் கூறுங்கள், உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது?
6: சி ஜோசப் எனும் நான் என்று கேட்கும் பொழுது இன் அ வே ரிலீஃப், பிகாஸ் என்டைட்டில் பார்ட்டிஸ் வராமல் இருக்கிறது நல்லாதான் இருக்குது. யூனோ அது ஏதோ டைனஸ்டி மாதிரி போயிட்டுருந்தது. இட்ஸ் ஆஸ் இஃப் எல்லோரும் இது மட்டும் பணம் பண்ணுறதுக்குன்னு வர்ற மாதிரி இருந்தது. இது பிரமிப்பு இன்னும் நீங்கள இவங்க எப்படி வந்தாங்கன்றது. இன்ஃபேக்ட் விஜய்க்கே என்னை விட இன்னும் நிறைய பிரமிப்பு இருக்கும், எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்னு. அண்ட் அதனால் எதிர்பார்ப்பு முன்னாடி கவர்மெண்ட்லேயும் இருந்ததில்ல. ஏன்னா இட் வாஸ் ஏதோ ஒன்று எங்கேயோ ஒன்று நடக்கிறது, பட் எல்லாத்துக்கும் ஒரு அஜெண்டா இருந்துட்டு நடக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ இவர் வர்றது, எஸ் ஒன்று அப்படியே அவங்க இப்போது எப்படி சொல்கிறதுன்னா, ஒன்றுமே ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்தது நல்லா இருக்குது. எதிர்பார்ப்பு என்னென்னா தமிழ்நாடு முன்னேறணும், ஒரு மாற்ற வேண்டியிருக்கு.
1: வினோத், மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா என்னவாக இருக்கும்?
0: இவர் விஜய்கிட்ட நான் வந்து என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா வந்து மெயினாக ஒன்றே ஒன்று தான், இது வந்து அவருக்கு விழுந்த ஓட்டு அப்படின்னு சொல்லி 100% அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வந்து வேணாம். ஏன்னா இது வந்து பாதி வேணால் அவருக்கு விழுந்த ஓட்டாக இருக்கலாம், இன்னொரு பாதி வந்து அதிமுகக்கும் திமுகக்கும் அகெயின்ஸ்டாக விழுந்த ஓட்டு. அது இவர் வந்து கரெக்டான டைமில் இவர் பார்ட்டி ஆரம்பித்தனால இவருக்கு வந்திருக்கே ஒழிய, மற்றபடி இது வந்து ரொம்ப வந்து நான் தான் வந்து ஃபுல்லாக ஓட்டு எடுத்தேன், நான் தான் வந்து சிஎம் ஆயிட்டேன், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்காமல் இருந்தார்னா நல்லது. ஏன்னா அந்த மாதிரி நினச்சிட்டார்னா அடுத்த 5 வருஷத்தில் ஒன்றும் நடக்காது, 5 வருஷம் கழித்து திருப்பி மாற்றிடுவாங்க.
1: நன்றி வினோத். இப்பொழுது விவேக்கிடம் கேட்போம். விவேக், உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது?
7: ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. தமிழ்நாட்டுக்கு திருப்பி எப்போ போவேன்னு எனக்கு ஆசையாகவே இருக்குது. தமிழ்நாட்டில் போய் ஒரு காலை வைக்கணும். ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் இல்லாத ஒரு தமிழ்நாட்டில் போய் காலை வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. 99 வருஷம் என் வாழ்நாள் பூரா வந்து வேறு யாரும் பாட்டி வரவே மாட்டாங்கன்னு நினச்சேன். வந்துட்டார் சி ஜோசப் விஜய் எனும் நான். அதை கேட்குறது காதில் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்குங்க. ரொம்ப
8: இத்துடன் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
9: நீங்கள் தயாரா? SBS-உம் தயாராக இருக்கிறது. அலெக்சா, கூகுள் ஹோம் அல்லது ஆப்பிள் ஸ்மார்ட் ஸ்பீக்கர் மூலம் எளிதாக தொடர்பில் இருங்கள். SBS தமிழிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் சமீபத்திய செய்திகளை, கருத்துக்களை, கதைகளை கேளுங்கள். சொல்லுங்கள், ப்ளே SBS தமிழ் பாட்காஸ்ட். SBS ஆடியோ, உங்கள் மன அலைக்கு ஏற்ற இசை, வானொலி மற்றும் பாட்காஸ்டுகளை வழங்குகிறது.
10: எங்கள் நிகழ்ச்சிகளையும் போட்காஸ்டுகளையும் உங்கள் மொபைலில் SBS ஆடியோ ஆப் வழி கேட்பதே சிறந்த வழியாகும். ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயில் இருந்து SBS ஆடியோ ஆப்பை இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள்.
11: நூற்றுக்கணக்கான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் திரைப்படங்கள் எந்த நேரமும் போன், ஸ்மார்ட் டிவி, டேப்லெட் மற்றும் லேப்டாப் என்று எந்த வழியிலும் கண்டுகளிக்க SBS ஆன் டிமாண்ட் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் அல்லது SBS இணையதளத்திற்கு செல்லுங்கள். Thank you.
10: ஆச்சரியப்பட வைக்கும் நம்மவர்களின் கதைகளை

0: மொபைல் வழி கேளுங்கள். எஸ்பிஎஸ் ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள் அல்லது sps.com.au/tamil எனும் இணையதளம் வழி கேளுங்கள். எஸ்பிஎஸ் ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். எஸ்பிஎஸ் ஆடியோ ஆப்பை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள்.
1: நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழ் அகதிகள் பேரவை ஏற்பாட்டில் தமிழ் ஜெனசைட் ட்ரூத் டெல்லிங் எக்ஸிபிஷன் என்னும் கண்காட்சி மே மாதம் 13ஆம் தேதி நடைபெற்றது. இந்த நிகழ்வின் நோக்கம் இப்படியான செயற்பாடுகள் குறித்து எழும் விமர்சனம் பற்றி தமிழ் அகதிகள் பேரவையின் நியூ சவுத் வேல்ஸ் மாநில ஒருங்கிணைப்பாளர் கல்யாணி இன்பகுமாருடன் உரையாடுகிறார் ரைசல்.
2: வணக்கம் கல்யாணி அவர்களே.
3: வணக்கம்.
2: இப்ப நாடாளுமன்றம்ங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு இடம், அதிலும் குறிப்பாக அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். அதுல வந்து மிகவும் வேதனையான நினைவுகளையும் அனுபவங்களையும் இந்த கண்காட்சி வழியாக இங்க முன் வச்சிருக்கிறீங்க இல்லையா? இந்த கண்காட்சியிலிருந்து ஆஸ்திரேலிய அரசியல் தலைவர்களும் சரி பொதுமக்களும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க?
3: ஓகே, இந்த கண்காட்சி மூலமாக தமிழ் மக்களுக்கு நடந்தது வந்து ஒரு ஹிஸ்டரி இல்ல, அது இன்னும் எங்கள் மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறதுன்றதை நாங்கள் அவைக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தோட தான் இந்த கண்காட்சியை 13ஆம் தேதி மே மாதம் நாங்கள் ஆஸ்திரேலியன் பார்லிமெண்ட்ல பதிவு செய்த நாங்க. இந்த கண்காட்சியில எங்களுக்கு வந்து 1948ல இருந்து 2026 மே மாதம் மட்டும் நடந்த ஒவ்வொரு அநீதியும் ஒவ்வொரு கொடூரமும் நாங்கள் பதிவு செய்திருந்த நாங்கள். இதுகள் வந்து நியூஸ்ல இருந்து நாங்கள் எடுத்தது, உண்மையா நடந்ததுகளை தான் நாங்கள் அதுல பதிவு செய்திருந்த நாங்கள். நாங்கள் இந்த கண்காட்சியில மத்தது 2009 இருக்கிற சாட்சியங்கள், கண்கண்ட சாட்சியங்களையும் நாங்கள் கூட்டிக் கொண்டு போயிருந்த நாங்கள். அதுல வந்து பார்லிமெண்டேரியன்ஸுக்கு நேரடியாக அவர்களோடு கதைத்து என்ன நடந்தது என்ற ஒரு ஐ விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருந்தது. இன்னும் ஒன்று என்னென்னா, நிறைய மக்கள், பொது மக்கள், பார்லிமெண்டேரியன்ஸ் ஆஃபீஸ்ல வேலை செய்யறாக்கள் அவங்க கூட வந்து இந்த கண்காட்சியை பார்த்துட்டு எங்களுக்கு என்ன சொன்னவங்கன்றா, அடுத்த முறை 2 நாளைக்கு ப்ளீஸ் செய்யுங்கோ என்றால் இன்னும் மக்களுக்கு கூட இதை கொண்டு செல்லலாம் என்ற ஒரு கருத்தை அவ முன்வைத்தவ. இது வந்து தமிழ் மக்களுடைய குரல் முடிவெடுக்கும் இடத்திற்கு நாங்க கொண்டு சென்றதுதான் ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்று நான் சொல்லுவேன்.
2: சரி கல்யாணி அவர்களே, இப்ப இந்த கண்காட்சியை பொறுத்தளவுல அது எப்படி நடந்து முடிந்தது, நடைபெற்றது? இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருப்பாங்க, பிற விஐபிக்கள் வந்திருப்பாங்க, அவர்கள் எந்த வகையான கருத்துக்களை முன்வைத்தாங்க சொல்லுங்களேன்.
3: எங்களுக்கு நிறைய பார்லிமெண்டேரியன்ஸ்,

0: SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
1: வந்து அவைக்கு ஒரு புக்லெட் ஒன்று கொடுத்தனாங்க. தமிழர் இனப்படுகொலை மற்றும் சர்வதேச சட்டத்தின் கீழ் ஜெனசைட் என்பதற்கான சட்ட வரவுகள் விளக்கும் ஒரு புக்லெட்டையும் நாங்கள் வந்தவர்கள் எல்லாருக்கும் நாங்க கொடுத்தனாங்க.
2: சரி, இப்ப இந்த இனப்பிரச்சனையை நீங்க வந்து இப்படி தொடர்ந்து முன்னிறுத்துவதற்கு பதிலாக இலங்கையில இப்போதை தேவை நல்லிணக்கம், அப்ப அரசியல் தீர்வு இதுதான் முக்கியம். இப்படியான உங்களோட செயல்பாடுகள் எல்லாம் இலங்கையில வாழ்ற மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு உதவாது அப்படின்னு சில விமர்சனம் செய்யறாங்களே, இதுக்கு என்ன பதில்?
1: எங்களுக்கு ரெக்கன்சிலியேஷன் என்பது உண்மை, நீதி மற்றும் அங்கீகாரம் இல்லாமல் உண்மையான ரெக்கன்சிலியேஷன் ஏற்படாது. நடந்த கொடூரங்கள் வந்து நினைவு கூறுவது கடந்த காலத்தில் சிக்கி கொண்டிருக்கிறதுக்கு அல்ல, அவை மீண்டும் நடக்காமல் இருக்க நாங்கள் என்ன செய்யலாம் என்றதையும் நாங்கள் யோசிக்க வேணும். பல தமிழ் குடும்பங்களுக்கு ஒரு நீதி என்னும் கிடைக்காமல், அவர்களுடைய பிள்ளைகள் என்னும் காணாமல் 3500 நாட்களுக்கு மேலாக அவர்கள் குரல் கொடுத்து கொண்டு புரொட்டஸ்ட் செய்து கொண்டுதான் அந்த அம்மா மேரும் அப்பா மேரும் என்னும் இருக்கிறார். மௌனம் பெற நேரங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்ல, குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கானது என்றுதான் மௌனம் நான் நினைக்கிறேன். ஆக எங்கள் மக்களின் கதைகள் அழிக்கப்படாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கின்றது. நினைவு கூறுவது குணமடைவதின் ஒரு பகுதி, அது நீதியானது எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு பகுதியாகவே உள்ளது.
2: மிக்க நன்றி கல்யாணி அவர்களே. கான்பராவில் இருக்கிற பெடரல் நாடாளுமன்றத்துல வந்து நடைபெற்ற கண்காட்சி குறித்த தகவலை முன்வைத்தீர்கள். மிக்க நன்றி.
3: நன்றி நன்றி.
4: ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழ் அகதிகள் பேரவை ஏற்பாட்டில் நடந்த தமிழ் ஜெனசைட் ட்ரூத் டெல்லிங் எக்ஸிபிஷன் என்னும் கண்காட்சி பற்றி விளக்கம் அளித்தவர் தமிழ் அகதிகள் பேரவையின் நியூ சவுத் வேல்ஸ் மாநில ஒருங்கிணைப்பாளர் கல்யாணி இன்பகுமார் அவர்கள். அவரோடு உரையாடியவர் ரைசல்.
5: நேயர்களே, உங்கள் விமர்சனங்கள், ஆலோசனைகள் SBS தமிழ் தேசிய ஒலிபரப்பின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவும் என்பதை நாம் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை தானே? உங்கள் திட்டு, குட்டு, பூச்சண்டு எதுவானாலும் சொல்லுங்கள் அல்லது எழுதுங்கள்.
4: நேயர்களே, ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் நடக்கும் செய்திகளை, சம்பவங்களை உலகம் முழுவதும் தமிழ் மொழியில் கொண்டு செல்லும் ஒரே ஒலிபரப்பு SBS தமிழ். ஒரே இணையதளம் SBS தமிழ், sbs.com.au/tamil. நல்லது நேர்களை, இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் வானொலியில் சந்திக்கும் ஆவலோடு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் செல்வி இன்பசேகரன். வணக்கம் நேர்களே.

Lord. Yeah. Oh, yeah.

Bachchan Bachchan Bachchan Bachchan Party.

0: SBS South Asian.
1: Mixing in the house.

Cash Boy. SBS South Asian.